0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: எஃப்எம் தாளம் வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி 7 மணியை தொடங்கி 8 மணி வரை உங்களுக்காக ஒளிபரப்பாகின்றது. இன்று வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி. எல்லா ஈஸ்வரி குரலில் உங்களுக்காக ஆடி வெள்ளியை போற்றும் ஒரு பக்தி பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். மேலும் இன்று ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்பது என்ன? நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்கியிருப்போம்.

அன்பு மக்களே, இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 16 தேதி. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். ஆடிப்பூரம் என்பது என்ன? ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரம் வரும் நாளில் கொண்டாடப்படும் முக்கியமான நம்முடைய சைவ சமய திருநாள். இது குறிப்பாக ஆண்டாள் நாச்சியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித நாளாக கருதப்படுகிறது. ஆண்டாள் பெருமாளை தனது கணவராக அடைய வேண்டும் என்ற பக்தியுடன் வாழ்ந்தவர். அதனால் ஆடிப்பூரம் பெண் தெய்வ சக்தி, பக்தி, திருமண பாக்யம் மற்றும் குடும்ப நலம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. ஆடிப்பூரத்தின் முக்கியத்துவம். முதலில் ஆண்டாள் அவதரித்த நாள். வைணவ மரபின்படி ஆண்டாள் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் அவதரித்தார். எனவே இது ஆண்டாளின் திரு நட்சத்திர விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது, பெண் சக்தியின் பெருமை. ஆண்டாள் ஒரு சிறந்த பெண் பக்தியை அடையாளமாக கருதப்படுகிறார். அவரது வாழ்க்கை தன்னம்பிக்கை, பக்தி, தூய அன்பு மற்றும் இறை நம்பிக்கை ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது. இதோ அடுத்த பாடல், அம்மா பி. சுஷிலா குரலில் மாணிக்க வினை.

ஆமாம், இன்று நாங்கள் ஆடி பூரத்தை பற்றி பல செய்திகளை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆடி பூரம் என்று செய்யப்படும் வழிபாடுகள், வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட வேண்டும், ஆண்டாள் படத்திற்கு அல்லது ஆம்பாள் படத்திற்கு மலர் மாலை அணிவித்தல், விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும், திருப்பாவை மற்றும் ஆண்டாளுடைய பாடல்களை அல்லது அம்மனை போற்றும் பக்தி பாடல்களை நீங்கள் அபிராமி அந்தாதி பாடல்களை நாங்கள் பாராயம் செய்தல் வேண்டும், சர்க்கரை பொங்கல் போன்ற நைவேத்தியம் படைக்க வேண்டும், கோயிலுக்கு சென்று நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், பெண்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் போன்ற மங்கள பொருட்களை ஆம்பாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய அடுத்த பாடல் யாதும் ஆகி நின்றாயே. இந்த பாடலின் இயற்றியவர் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். குரல் தருபவர் அம்மா நம்முடைய உள்ளூர் காலம் சென்ற அம்மா ரங்கநாயகி நாயுடு. குரலில் நீங்கள் இந்த பாடலை கேட்கலாம்.

இன்றைய ஆடி பூரத்து நாளில் நாங்கள் வழிபாடு செய்தால் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை ஏற்படும். திருமணமான பெண்களுக்கு மாங்கல்யம் பலம் கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய ஆம்பாளின் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குடும்ப வளமும் செழிப்பும் பெருகும். தீய சக்திகள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். மன அமைதி, தைரியம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கை வளரும். ஆடிப்பூரம் என்பது வெறும் ஒரு திருவிழா மட்டுமல்ல, சிவனும் சக்தியும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தும் ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. சக்தியில்லையே சிவம் செயலற்றது. சிவமும் சக்தியும் இணைந்ததே முழுமையான இறைநிலை. எனவே ஆடிப்பூரத்தில் ஆம்பாளை சிவசக்தி வடிவமாக நினைத்து வழிபடுவது சைவ பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியின் கடைசி அம்மனை போற்றும் பக்தி பாடலை நாங்கள் சிறப்பாக ரிவ்யோஜாபா ஊரை சேர்ந்த மாமனுன் தமது இன்றைய கடைசி ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். சோமசேகரன் சோழன் செந்தாமரை சஞ்சீவன் ஜெசன் செந்தி கெசிலா தம்பி தங்கைமார்களுக்கும் அன்னிமார்களுக்கும் பாட்டி தங்கச்சி பாட்டி சுபமா வசந்தா ரூபி மற்றும் திரு பெருமாள் சுப்ராயுது கோயில் சிவாச்சாரி அவர்களுக்கு அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். தமிழ் ஔவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடல் இதோ. அம்மா சரஸ்வதி தந்தன் குரலில் அம்மா அம்மா ஓம் சக்தி என்னும் தொடங்கும் பாடல்.

வள்ளுவர் வாக்கு அதிகாரம் வான் சிறப்பு படி 18வது குறட்பாம். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கு ஈண்டு. அதாவது மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. இதன் ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு: இஃப் The heaven dry up, neither yearly festivals nor daily worship will be offered in this world to the celestial. மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசையையும் நடக்காது, ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது. அதனால்தான் திருவள்ளுவர் தமது 2வது அதிகாரத்தில் மழையின் முக்கியத்துவத்தை பற்றி 10 குறட்பாக்களை எழுதி இருந்தார். இதோ அடுத்த பாடல், TM சுந்தரராசன் இசையமைத்த இந்த பார்வை யுவராணி கண்ணோவியம்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசேரங்கம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி. இன்று அடுத்த பாடலை நாங்கள் அலைபிரியம் வக்கோலிலிருந்து ஆறுமுகமுத்தி, விமலா, விலாசினி, மாதவன், மாயவதி மற்றும் அவர் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அமைதியான இந்த பாடலை உங்களுக்காக இதோ ஐயா முத்தி உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம். மேலும் இதே பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா நீலம், அம்மா தேவி, அம்மா வனிதா, அம்மா மனுன் உங்களுக்காகவும் இதோ இந்த பாடல்.

நம்முடைய வாழ்க்கையில் விடுமுறை மிகவும் முக்கியமானது. இந்த விடுமுறை நாட்கள் அனைவருக்கும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் தரட்டும். குடும்பத்தினருடன் இனிய நேரங்களை செலவிட்டு மனதை மகிழ்விக்கும் தருணங்களை அனுபவித்து புதிய உற்சாகத்துடன் திரும்பி வர இறைவன் அருள் புரியட்டும். இன்று நம்முடைய தொடக்க நிலை மாணவர்களுக்கும் உயர்நிலை மாணவர்களுக்கும் இன்று கடைசி நாள் விடுமுறை. ஏனென்றால் திங்கட்கிழமை பள்ளி ஆரம்பம் இல்லையா? மேலும் நம்முடைய நாட்டிலிருந்து ரோட்ரிக்ஸ் நாட்டுக்கு விடுமுறைக்காக போன அம்மா சுந்தரி, அப்பா சரோஜா, தேரினா ரேவல்லி, சின்னம்மா சரோஜா மற்றும் சிற்றப்பா ஷைலைன் கேவிஷ், மாமே கணேசன், மாமே குலன், மாமே சிசன், அத்தே வேதி மற்றும் அத்தே சுந்தரி, அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் விடுமுறையை நல்லபடியாக கழிக்க வேண்டும் என வாழ்த்துகின்றோம்.

நம்முடைய தமிழ் மொழியை பற்றி பேசலாமா? தமிழின் தனிச்சிறப்பு. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்னும் உயிரோடு பேசும் ஒரு நாகரிகத்தின் குரல். தமிழின் அழகு அதன் தொன்மையில் மட்டுமில்லை. காதல், வீரம், இயற்கை அறம், ஆன்மீகம், மனித நேயம் என மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் இலக்கியமாக பதிவு செய்திருப்பதிலும் உள்ளது. சங்க இலக்கியம் முதல் திருக்குறள் வரை தமிழின் சொற்களில் ஒரு வரலாறும், ஒரு பண்பாடும், ஒரு வாழ்க்கை தத்துவமும் வாழ்கிறது. யாடும் ஊரை யாவரும் கேளீர், இந்த ஒரு வரி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியம் பேசிய உலக சகோதர தத்துவத்தின் ஆழத்தை காட்டுகிறது. Tamil is not merely a language, it is the living voice of a civilization that has traveled through thousands of years. What makes Tamil truly remarkable is not only its antiquity, but the way its literature captures almost every dimension of human life: love, courage, nature, virtue, spirituality, compassion, and human dignity. From Sangam literature to Tirukural, Tamil words carry not just meaning but history, culture, and philosophy. Yadum ore yavarum kelir, every place is our home, everyone is our kin. A beautiful thought expressed more than 2000 years ago, reminding us that Tamil literature has always had a universal heart.

நேயர்களே, இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. பெல்ஹோஸிலிருந்து கணிகன் மருதை தமது பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா வேதி அப்பா ரத்னோ வாணி குவான் குலினா ஜோதி தனவாதன் வாணி யுதானன் வதிசன் சரதா கெசிவன் செல்வினா கிருஷ்ணன் கவின் அத்தையம்பாள் மாமதேவன் அக்கா வதி மாலினி ஷமிலா அனைத்து மருதை ராசன் ராமசுவாமி குடும்பம் சார்பிலும் மற்றும் அத்தைவினுதா யாவு சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. ட்ரங்பவுலிருந்து லவிஷ்கா குவியானா ஷாம்பனி சரூபினி லோஷனம் கொகிலா ஜெஷினி யாதவி தேஷா தேவன் ஷேயான் விழன் உங்களுக்காக பாடலை கேட்கின்றவர் போர்ட்லிஸ்டிலிருந்து அம்மா தேவி தன்றயன் அவர்கள். இதே பாடலை நாங்கள் லிஸ்கல்யிலிருந்து வத்லி நிம்லா கம்லா சத்யா நீலா செல்வி குவிலன் கிருஷ்ணன் சருவன் செல்வின் மாயவன் ஸ்மிதா முத்துசாமி குடும்பத்துக்கு அளித்து இருக்கின்றோம். தெல்ஃபேயமுக்கல்லிருந்து அம்மா ஜெயமணி மருதை தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் கணவன் சாந்த்ரா மற்றும் குழந்தைமார்கள் சனிவா செல்வானா பிரிசிலா சஞ்சீவ் குபாஷினி அல்வின் பேரன் பேத்திமார்கள் ராஜேஸ்வரி கொதீஸ்வரன் நிதிலன் தருஷி மற்றும் ஹரி அனைத்து மருதை குடும்பம் அம்மா தேவி அம்மா நீலம் அம்மாசே குடும் அம்மா நீலம் அம்மாசே குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இதே பாடலை நாங்கள் கிரீஷ் புஷான் மற்றும் அம்மா அப்புமாலை உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். காஃபுகோலிலிருந்து அம்மா ருக்குமணி கனக் சபி தமது பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்த பாடலை ராஜன்றி விலாஷா கம்லா விம்லா நிலவதி ராதா சதா பாலன் மற்றும் மருமகள் சார்பிலும் பேரன் பேத்தி சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. காஃபுகோலிலிருந்து அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக மக கனக் சபி அப்பா வேலு பிள்ளை கனக் சபி சகோதரி மனுன் சிரோன் ரூபி நஜ்யா பாலா மற்றும் பேரன் பேத்திமார்கள் சார்பிலும் இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. நம்முடைய அடுத்த தமிழ் நிகழ்ச்சி பிற்பகல் ஒரு மணிக்கு அம்மா அரிசி மங்கையருளி என்னும் நிகழ்ச்சியை வழங்க போவார். அதை கேட்க தவறாதீர்கள். மேலும் அடுத்த பாடலை ராயன் திரை

படத்தில் இடம்பெற்றுள்ள ஓதப்பக்கத் பாடல் ஷமுனிலிருந்து மாமே தம்பி குப்பன் உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம். உங்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். நாளைய சனிக்கிழமை வருவதற்கு நாங்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியுடன் இந்த நாளை வரவேற்க வேண்டும். மேலும் இன்றைய தினத்தில் ஆடி வெள்ளி, கடைசி ஆடி வெள்ளி, ஆம்பாளுடைய அருள் கண்டிப்பாக உங்களோடு இருக்கும் என நம்புகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.